வா நமதம், வாழ்க தமிழ். வணக்கம். உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசையில் வீற்றில் சி தமிழ் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ண தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தினூடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தினூடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுகம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், இன்றைய சிந்தனை ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்தும் வானமுதத்தின் வானிலையுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கழித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குரல் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி. பொருட்பால் 103 அதிகாரம் 1022 குரல். இதன் பொருள் முயற்சியும் நிறைந்த அறிவும் என்னும் இரண்டுடன் தொடர்ந்து செயல்பட்டால் குடும்பம், சமுதாயம், நாடு முன்னேறும். முயற்சியும் நிறைந்த அறிவு என்னும் இரண்டுடனும் தொடர்ந்து செயல்பட்டால் குடும்பம், சமுதாயம், நாடு முன்னேறும். முன்னேற்றத்திற்கு முதலில் தேவைப்படுவது அயராத முயற்சி, விடாமுயற்சி, உழைப்பும் கலந்தது. இதனால்தான் தோமஸ் அல்வா எடிசன் மேதைத்தன்மை என்றால் என்ன என்று கேட்டபோது 1% உள்ளுணர்வு ஆற்றலும் 99% வியர்வை சிந்தும் அயராத உழைப்பும் சேர்ந்தது என்றார். உழைப்பும் முயற்சியும் இருந்தால் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவது உறுதி. எனினும் சில சமயங்களில் நிறைந்த, உயர்ந்த, சிறந்த அறிவும் தேவைப்படும். சிந்தித்து ஒரு சிக்கலை தீர்க்க அறிவு தேவை. அதுவும் அடகுறை அறிவு இல்லை, ஆழ்ந்த அறிவு, நிறைந்த அறிவு, ஆன்ற அறிவு தேவை. முயற்சி திருவினையாக்கும் அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஆமையும் முயலும் கரையில் வரும் முயல் போல் நம்மை யாரும் வெல்ல முடியாது என்ற அகந்தையில் சிறிது உழைத்து பின் உறங்கினால் தோல்வி உறுதி. ஆமை மெதுவாக முயன்றாலும் தொடர்ந்து முயன்று வென்றது. எம் குடியை உயர்த்தும் வழிமுறைகளை ஆராய்ந்து அறிந்து தொடர்ந்து செயல்பட்டு முன்னேறுவோம். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி. இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளந்தியவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மேற்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானொலிக்கு எடுத்து வருபவர் எட்வர்ட் மரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலிய லேபர் கட்சி அரசின் வரலாற்று சிறப்புமிக்க வரவு செலவு திட்ட வரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிட்னி மற்றும் மெல்பர்ன் வீட்டு விலைகளில் வீழ்ச்சி எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலிய லேபர் கட்சி அரசின் வரலாற்று சிறப்புமிக்க வரவு செலவு திட்ட வரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆஸ்திரேலிய லேபர் அரசின் முக்கியமான வரவு செலவு திட்ட வரி தொடர்பான சட்ட மூலம் செனட் சபையில் ஜூன் 25 அன்று நிறைவேற்றப்பட்டது. ஆளும் ஆஸ்திரேலியன் லேபர் கட்சி ஆஸ்திரேலியன் கிரீன் கட்சியுடன் உடன்பாட்டை எட்டியதன் மூலம் இந்த மசோதாவுக்கு தேவையான ஆதரவு பெற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் இந்த மசோதா கீழ்ச்சபையிலும் நிறைவேற்றப்பட்டு தற்போது அதிகாரபூர்வமாக சட்டமாகியுள்ளது. சட்டத்தின் முக்கிய அம்சங்களை ஆராயும் போது மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ், புதிய சட்டத்தின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள 50% நிலையான தள்ளுபடி நீக்கப்படுகிறது. மேலும் பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்ட தள்ளுபடி முறை அறிமுகப்படுத்தப்படும். முதலீட்டு சொத்துக்களின் லாபத்திற்கு குறைந்தபட்சம் 30% வரி விதிக்கப்படும். இந்த மாற்றங்கள் 2027 ஜூலை 1 முதல் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். மேலும் சுய நிர்வகிப்பு ஓய்வூதிய நிதி SMSF கட்டுப்பாடுகளும் நடைமுறைக்கு வருகின்றன. செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் என்னும் சுய நிர்வகிப்பு ஓய்வூதிய நிதியிலிருந்து கடன் பெற்று முதலீட்டு சொத்துக்கள் வாங்குவது இனிமேல் அனுமதிக்கப்பட மாட்டாது. வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இம்மாற்றங்கள் காரணமாக வீட்டுச் சந்தை முதலீட்டு முடிவுகள் மற்றும் ஓய்வூதிய முதலீட்டு திட்டங்களின் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பெண்டிவெளி FM 88.6 அலைவரிசை ஊடாக வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். சிட்னி மற்றும் மெல்பர்ன் வீட்டு விலைகளில் வீழ்ச்சி எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலியாவின் முன்னணி சொத்து சந்தை தளமான டொமைன் வெளியிட்டுள்ள புதிய கணிப்பின்படி அடுத்த நிதியாண்டில் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களின் வீட்டு விலைகள் கணிசமாக குறையும் சந்தர்ப்பம் உள்ளது. கணிப்புகளின்படி சிட்னியில் ஒரு சராசரி வீட்டின் மதிப்பில் அடுத்த 12 $122,000 வரை வீழ்ச்சி ஏற்படலாம். அதேபோல் மெல்பர்ன் நகரின் நடுத்தர, அதாவது மீடியன் வீட்டு விலை $1,000,000 கீழ் சரியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கன்பரா வீட்டுச் சந்தையும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலங்களில் ஆஸ்திரேலியாவில் சொத்து சந்தையின் வளர்ச்சி வேகம் குறைந்து வருகிறது. சிட்னி, மெல்பர்ன், கன்பரா நகரங்களில் ஏற்கனவே விலைச்சரிவுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை பிரிஸ்பர்ன், அடலேட், பேர்த் நகரங்களில் வீட்டு விலை வளர்ச்சி தொடரும் என டொமைன் கணித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் பில்பாக் வில்லியம் ராஜேந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்கப் பாடல்கள். இன்று இறைவணக்கப் பாடல் வரிசையில் முதலில் நான் வானிலைக்கு எடுத்து வரும் இந்து மதப்பாடல்

வானொலியை அலங்கரித்து சென்றது இறை வணக்க பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையாக பிரெஞ்சு அறிஞர் ரூசோ அவர்களுடையதும் ரஷ்ய ஞானி லியோ டால்ஸ்டாய் அவர்களுடையது. இது சிந்தனைகளை இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வருகின்றேன். வேகமான முடிவுகள் உறுதியானவை அல்ல. விரைவாக முடிவெடுப்பது நல்லதே, ஆயினும் நன்கு சகல அம்சத்தையும் யோசித்து எடுக்கப்பட்ட முடிவே சிறந்தது, உறுதியானது. உணர்ச்சி வசத்தில் ஒரு நொடியில் நாம் எடுக்கும் எந்த முடிவும் நிலைப்பதில்லை. எனவே ஒரு செயலில் எப்படி முடிவெடுப்பது என்கிற கேள்விக்கான விடையாக விளக்கமாக இந்த ரூசோவின் கருத்தை நாம் சிந்திக்கலாம். ஆத்திரத்தில் எடுக்கப்படும் முடிவும் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவும் 100% சரியான முடிவு அல்ல. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு, அது மட்டுமல்ல ஆத்திரத்தில் அந்த அறிவும் சிந்தனையும் மலிங்கிவிடக்கூடும். எனவே விவேகமான முடிவு, நேர்மையான முடிவு, நல்ல முடிவு, திடமான முடிவு, உறுதியான மாறாத முடிவு என்பது நல்ல சிந்தனையில் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும். நான் வேகமாக முடிவெடுப்பவன் என்பதை விட நான் விவேகமாக முடிவெடுப்பவன் என்பதை பொருத்தமான சரியான முடிவாகும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? நேரம், காலம், செயல், விளைவு என பல காரணிகள் ஒரு செயலுக்கு களமாகும். பருவத்தை பயிர்சி என்பது காலம் கருதி, வாய்ப்புக்காக கொக்கு மாதிரி காத்திருப்பது தகுதியான வாய்ப்புக்காக, முதலை நீரில் பலம், அதுவே கரைக்கு வந்த யானை புதை சேற்றில் மாட்டிக்கொண்டால், இதையெல்லாம் நான் யோசிக்க வேண்டும். யாரும் எதையும் சொல்லலாம், தூண்டலாம், ஆனால் செயல் நம் கையில்தான். எதிலும் முடிவெடுக்க வேண்டியது நாமே. எனவே முடிவெடுப்பது எப்படி என முடிவெடுப்பதும் நாம் அறிய வேண்டியது அவசியமன்றோ? வேண்டாம் வேகமான முடிவு, இது ரூசோ சொல்வது. வேண்டும் விவேகமான முடிவு, இது நாம் புரிந்து கொள்வது. இது குறித்து உங்கள் முடிவு, அது உங்கள் கையில், சரியா? இது ரூசோ அவர்களுடைய சிந்தனை. அடுத்து ரஷ்ய ஞானி லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய சிந்தனை. மனிதர்கள் வெளிச்சத்தை விட இருட்டையே அதிகம் விரும்புகிறார்கள். ஏனெனில் அவர்கள் செய்யும் தீய செயல்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் போவதற்காக. மனிதன் தோன்றிய காலத்திலேயே குற்றங்கள் தோன்றிவிட்டன. நல்ல அறநெறிகள், போதனைகள் நம்மை ஓரளவு நெறிப்படுத்துகிறது. இதனை வருத்தத்துடன் வெளியிடும் டால்ஸ்டாய் மனிதர்கள் இருளை அதிகம் விரும்புகின்றனர் என இடித்துரைத்து கூறுகிறார். சரியானதை, நேர்மையானதை, நல்லதை செய்யும் போது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். தவறுகள் செய்யும் போது அது தீய புத்தகம். உண்மைக்கு அலங்காரம் தேவையில்லை, பொய்மைக்கு ஒப்பனை அதிகம் தேவை. நல்லவன் ஒளியில் வாழ முடியும், தீயவன் இருளையே நேசிப்பான். திருடர்கள் இரவை நாடுவார்கள், குற்றங்கள் இருளின் சாபம். நல்லதை எப்படியும் எங்கும் யார் முன்னும் செய்யலாம். பால் பருக மறைவிடம் தேவையில்லை, மது அருந்த மறைவிடம் வேண்டும். நல்லதை உலகம் சுலபமாக ஏற்பதில்லை. நல்ல நல்ல தத்துவம் சொன்ன சோக்ரட்டிஸ் மீது தேசத்துரோக குற்றச்சாட்டை வைத்து இந்த உலகம் கொன்றது. இயேசுவை சிலுவையில் வைத்தது. மார்ட்டின் லூதர், லிங்கன், கென்னடி என அமெரிக்க அற்புத தலைவர்களை அளித்தது. நமது நாட்டில் நாம் மகாத்மாவே சுட்டோம். இந்திரா உடலை துளைத்தோம். ராஜீவ் காந்திக்கு சிலை வைத்தோம். திருக்குறள் நாளடி என நீதிகள் சொன்னாலும் நாம் இன்னும் இருளையே நேசிக்கிறோம். வெளிச்சத்திற்கு வர அஞ்சுகிறோம். போலி பேச்சு, முகமூடி, வஞ்சகச் சிரிப்பு, உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்றே வாழ்கிறோம். தீமையை சுலபத்தில் செய்கிறோம். செயலில் சுயநலம் காட்டுகிறோம். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மையை மறைத்து பொய்களை விற்கிறோம். இந்த தவறுகள் உலக அளவில் பெருகுவதை காண்கிறோம். போர்கள் இன்னும் முடியவில்லை, கலவரம் முடியவில்லை. கலப்படம், கள்ளப்பணம், பதுக்கல், லஞ்சம் மாறவில்லை. அரசியல் வியாபாரம் என்னும் நிலை மாறி விபசார நிலைக்கு வந்துவிட்டது. 100% கல்வியை எட்ட முடியவில்லை. சாதி மத இனபேதம் மறையவில்லை. மனிதநேயம் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் நாம் டால்ஸ்டாய் கருத்தை மேலும் யோசிக்கலாம். நீங்கள் இதுவரை இன்றைய சிந்தனை கேட்டீர்கள்.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வாராவாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளண்டி வெளியே எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோடன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றேன். இன்றைய ஒளிச்சரத்தில் எந்தெறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலி நுகர்ந்த பகுதி மற்றும் சுகமான ராகங்களின் பின வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது எந்தெறிவு பாடலோடு.

0: வானலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்குகின்ற கருத்தை இவ்வாரம் வானலைக்கு எடுத்து வருகின்றேன்.
1: ஒரு இளைஞன் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது. அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும், உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலில் புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும், உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸு கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார்.

0: on your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளெண்டி வேலி 88.6 எஃப்எம் அலவரிசை ஊடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
2: மீரட்டை ஜனதாவோட சதுட்டின் நின்று கொள்வோம் பரிசரையா
3: குணநகரம். Anew.
4: I am proud that Labor is back.
3: Our absolutely unrelenting determination.
4: I am proud that Labor is united.
3: To ensure that this Parliament delivers good government.
5: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது
6: ஆணையிட்டு
7: அனுமதி கூடாது தன்மானத்தால் உயிரத்தில்

0: டெங்கு மரணங்கள் 31 உயர்வு, 51,049 நோயாளர்கள் பதிவு. 12 மில்லியன் பேருக்கு TIN வழங்கப்பட்டது, 5 மில்லியன் மக்கள் காத்திருப்பு. பாதயாத்திரை நாயை உதைத்து துன்புறுத்திய இளைஞர் அதிரடி கைது. பரதநாட்டிய கிண்ண சாதனை சர்ச்சை, அவதூறு பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை, நிறுவனர் எச்சரிக்கை. நாட்டில் 50 பேரில் ஒருவர் போதைக்கு அடிமை, குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறி, அமைச்சர் சுட்டிக்காட்டு. கத்திவிட்டு தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு, ஜாலில் சம்பவம். இளைஞனின் உயிரை பறித்த காதல் வீதியிலேயே வழிமறித்து கொடூரமாக வெட்டிக்கொலை.
1: அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
0: ஜூன் 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தமாக பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 51,049 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக டெங்கு மரணங்களின் வீதம் மொத்த நோயாளர்களில் 0.06 வீதமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 17,208 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் மேல், தெற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் தற்போது 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதிக அவதானம் தேவைப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான வரி செலுத்துவோருக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீரு தெரிவித்துள்ளார்.
0: சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களுக்கான வரி அடையாளங்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். உள்நாட்டு வருவாய் திணைக்களும் வரி அடையாளங்களை விண்ணப்பதாரர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கும் நடைமுறையை இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதனால் தங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறிய முடியாமல் வரி செலுத்துவோர் பெரும் குழப்பத்திற்கும் சிரமத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். தங்களது வரி அடையாள எண் நிலையை அறிந்து கொள்ள விரும்புவோர் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: கதிர்காமு பாதயாத்திரை அடியார்களுடன் பயணித்த நாயை உதைத்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரை கல்முனை தலைமை போலீசார் கைது செய்துள்ளனர்.
2: இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 21 என தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடன் சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த சுப்பிரமணியன் என்ற பெயருடைய நாய் என அறியப்படுகிறது. கல்முனை பகுதியில் இந்த நாய் தாக்கப்பட்ட சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்து அமைப்புகளும் இந்த செயலை மனிதாபிமானமற்றதாக கண்டித்துள்ளன. இதனிடையே கைது செய்யப்படுவதற்கு முன்னர் சந்தேக நபர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாயை துன்புறுத்தியமை தொடர்பாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமில்லியா காளி டேஸ் நிறுவனங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் பரவி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அதன் நிறுவனர் கே தினேஷ்குமார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விரிவான விளக்கம் அளித்தார்.
2: அண்மையில் கொழும்பு காளி முகத்திடலில் 5,000 மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாக வெற்றிகரமாக பதிவானதாகவும் இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெருமை சேர்த்த இந்த நிகழ்வு குறித்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கின்னஸ் சாதனைக்கான பதிவு கட்டணமாக 5,000 அல்லது 6,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் உண்மையற்றவை என மறுத்த அவர் 4,100 மாணவர்களிடமிருந்து தலா 4,500 ரூபாய் மட்டுமே பெறப்பட்டதாக கூறினார். கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் ஆசிரியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் எவ்வித கட்டணமுமின்றி நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சேகரிக்கப்பட்ட அனைத்து நிதிகளும் இலங்கையில் உள்ள சங்கமிலியா நிறுவனத்தின் கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டதாகவும் இந்திய நிறுவனத்திற்கோ அல்லது தனிநபர்களுக்கோ எந்த நிதியும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து வரவு செலவு கணக்குகளும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்திடம் எந்தவித நிதியுதவியும் கோரப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு அரசாங்கத்தின் நிகழ்வு அல்ல, தனியார் அமைப்பின் முயற்சியாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தேவையான அனுமதிகள் மீட்டும் போலீஸ் பாதுகாப்பை பெறுவதற்கு மட்டுமே பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறினார். கின்னஸ் சான்றிதழில் மாணவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்த அவர், கின்னஸ் இணையதளத்தில் சாதனை சான்றிதழ் நிறுவனம் ஆசிரியர்கள் மீட்டும் பங்கேற்ற மாணவர்கள் என்ற பொதுவான அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனிப்பட்ட பெயருடன் அசல் அல்லது மின் சான்றிதழ் பெற விரும்பும் மாணவர்கள் கின்னஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத்தை செலுத்தி நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும், இந்த நடைமுறை குறித்து ஆரம்பத்திலேயே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் கலாச்சார நிகழ்வை அரசியல் நோக்கத்துடன் சிலர் தவறாக சித்தரித்து நிறுவனத்தின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டிய தினேஷ்குமார், இதனால் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். எனவே நிறுவனத்துக்கும் நிகழ்வுக்கும் எதிராக அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் சங்கமம் குளோபல் அகாடமியின் நிறுவனர் கே தினேஷ்குமார் அறிவித்தார்.
1: கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் அளவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார்.
2: நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுரேஷ் அலைவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவரின் கூற்றுப்படி நேற்று காலை சுரேஷ் அலைவுக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக இதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் அவருக்கு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சினை இருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவர்களின் மதிப்பீட்டின்படி மீண்டும் நெஞ்சுவலி ஏற்படும் அபாயம் காண தொடர்ச்சியான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு அவசியம் என அவர் கூறினார். மேலும் அமைச்சர்கள் அல்லது வெளியிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களே உண்மையான உடல்நிலையை அறிந்திருப்பதாகவும், சுரேஷலே தற்போது நல்ல நிலையில் இல்லை என்றும் அவரது மனைவி குறிப்பிட்டார். அதிகாரிகள் சுரேஷலே உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் தங்களுக்கு ஏற்படுவதாகவும், இருப்பினும் விசாரணைகளை நிறுத்துமாறு தாங்கள் கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் தொடரலாம் என்றாலும் அவருக்குரிய பாதுகாப்பும் சட்ட நடைமுறைகளும் உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை எனவும் கூறினார். அத்துடன் கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேஷலே தனது கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றை வழங்கியிருந்ததாகவும், அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவி ஷானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்போதைய நிலையில் சுரேஷ் அலைவின் உடல்நிலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார்.
1: இலங்கையில் 50 பேரில் ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார்.
2: சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழுநாடும் ஒன்றாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதைப்பொருளுக்கு இரையாவதன் காரணமாக இந்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் பாதிக்கப்படுகின்றனர். பிள்ளைகளின் கல்வி சீர்குலைந்து அவர்களின் வாழ்க்கையே இருண்டு போகிறது. இந்த மாபெரும் பேரழிவிலிருந்து நாட்டை மீட்பதற்கு பாரிய கூட்டு முயற்சி தேவை. இதற்கிடையில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கும் போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் வெளிப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுவிப்பதற்காக கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சந்தேக நபர்களை ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்து செல்வதாக கூறி நீண்டகாலம் தடுத்து வைத்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்காக அரசு இயந்திரங்கள் கூட பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த செயற்பாட்டில் பின்னிற்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்.
1: கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்திவெட்டு தாக்குதலுக்கு உள்ளான ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார்.
2: உயிரிழந்தவர் 39 வயதுடைய ராகுல் துஷ்யந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22 தேதி இந்த கத்திவெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் வயிற்றுப்பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் சந்தேக நபர் முன்னதாக வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவரை எதிர்வரும் 7 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
1: மாத்தறை மாவட்டம் வெலிகமை பிரதேசத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளம் உத்தியோகஸ்தர் ஒருவர் நேற்று கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
2: இந்த கொடூர சம்பவம் காதல் விவகாரம் காரணமாகவே அரங்கேறியுள்ளது என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் முற்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவரை எதிர்வரும் 7 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
1: மாத்தறை மாவட்டம் வெலிகமை பிரதேசத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளம் உத்தியோகஸ்தர் ஒருவர் நேற்று கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.

0: கைலி செய்யப்பட்டுள்ளார். வெலிகமை நகரில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் கடுமையாற்றி வரும் மேற்படி இளைஞர் நேற்று தனது பணி நிமித்தமாக வீதியில் நடமாடிக் கொண்டிருந்த போதே அங்கு மறைந்திருந்த ஆயுததாரிகளான இருவரால் திடீரென வழிமறிக்கப்பட்டு சரமாரியாக வெட்டப்பட்டுள்ளார். கழுத்து மற்றும் உடல் பாகங்களில் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகிய அந்த இளைஞர் அதிகளவிலான ரத்தப்போக்கு காரணமாக சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞருக்கும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கும் இடையில் நிலவி வந்த நீண்டகால காதல் விவகாரம் மற்றும் அதனால் ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதமே இந்த திட்டமிட்ட படுகொலைக்கு பிரதான காரணம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர படுகொலையை செய்துவிட்டு தப்பியோடியுள்ள சந்தேக நபர்கள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ள போலீசார் அவர்களை கைது செய்வதற்காக விசேட தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
1: மதுபான போத்தல்களில் ஒட்டப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் தற்போது பெருமளவில் டிஜிட்டல் முறையில் அச்சிடப்பட்டாலும் அதற்கான செலவில் எந்த குறைப்பும் ஏற்படவில்லை என்பது அரசாங்க நீதி பற்றிய குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டது.
0: இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் இரண்டு மதுபான மற்றும் பீர் உற்பத்தி நிறுவனங்களின் போத்தல்களில் காகித பாதுகாப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டுவதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதால் அவை நேரடியாக போத்தலிலேயே டிஜிட்டல் முறையில் அச்சிடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா பாதுகாப்பு ஸ்டிக்கர் திட்டத்தின் செயல்திறன் மற்றும் அதன் மூலம் கள்ள மதுபான விற்பனையை எவ்வளவு கட்டுப்படுத்த முடிந்துள்ளது என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுங்கவரி பிரதி ஆணையாளர் எம் ஜெயந்த சில்வா பாதுகாப்பு ஸ்டிக்கர் திட்டம் 2022 ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தற்போதைய சேவை வழங்குநரின் ஒப்பந்தம் 2027 ஜனவரி 2 நிறைவடைவதால் புதிய டெண்டர் கோருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 1000 பாதுகாப்பு ஸ்டிக்கர்களுக்கு 5.99 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படுவதாகவும் துறைமுகம் மற்றும் தீர்வை கட்டணங்களுடன் மொத்த செலவு 7.99 அமெரிக்க டாலர்களாக உயர்வதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களில் ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி வேகம் அதிகமாக இருப்பதாலும் மற்றொரு நிறுவனத்தின் போத்தல்கள் குளிரூட்டப்பட்ட நிலையில் இருப்பதால் அவற்றில் காகித ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியாத சூழல் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக அந்த நிறுவனங்களின் தயாரிப்புகளில் பாதுகாப்பு அடையாளம் டிஜிட்டல் முறையில் நேரடியாக அச்சிடப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தற்போது பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அடையாளங்களில் 80% அதிகமானவை டிஜிட்டல் முறையிலேயே பதிக்கப்படுகின்றன என்றும் இருந்தபோதிலும் ஸ்டிக்கர் திட்டத்திற்கான செலவில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதும் குழு கலந்துரையாடலில் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது.
1: சகஸ்புரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கல்ககவத்து பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: நேற்றைய தினம் சகஸ்புர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவர் சுமார் 5'4" உயரமுடையவராகவும் நரைத்த தலைமுடியை கொண்டவராகவும் இருந்துள்ளார். அவர் உயிரிழந்த போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காற்றட்டை அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சடல அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரணத்திற்கான காரணம் மற்றும் உயிரிழந்தவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சகஸ்புர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: அனுராதபுர மாவட்டம் மிகுந்தலை பிரதேசத்தில் காட்டுயானை ஒன்று தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
0: நேற்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற இந்த துயர சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது மிகுந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த மேற்படி 41 வயதுடைய குடும்பஸ்தர் நேற்று அதிகாலை தனது வழமையான நாளாந்த வேலை நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இதன்போது கிராம பகுதிக்குள் ஊடுருவியிருந்த காட்டியானை ஒன்று அவர் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. இதனையடுத்து சினம் கொண்ட காட்டியானை அவரை துரத்தி துரத்தி பயங்கரமான முறையில் தாக்கியுள்ளது. யானையின் மிக கொடூரமான தாக்குதலுக்குள்ளான அவர் கடுமையான உடல் காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து அறிந்த போலீசாரும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
2: வடக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கு மேலதிக நிதி ஒதுக்கீடுகள் யாழில் உறுதியளித்துள்ள ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர். உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ள இலங்கை அக்கொடை தொற்று நோய்கள் நிறுவனம் வரலாற்று சாதனை. கொழும்பில் ஊழியர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ள உணவக உரிமையாளர் கைது செய்ய நடவடிக்கை எடு

0: ശ്രമിക്കുന്നത്. പാകിസ്ഥാനിക്ക് അരസ് മര്യാദയുടൻ ഉറുതി ചടങ്ങ് കൺതാടത്തിക്ക് പാരാട്ട്. உலக வரைபடத்திலிருந்து ஈரான் நிரந்தரமாக அழியும் எச்சரித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப்.
1: இனி விரிவான செய்திகள். வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நரேந்திர ஜெயதிசை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏனைய மாகாணங்களைப் போலன்றி வடக்கில் மாவட்ட பொது மருத்துவமனைகள் மாகாண சபையின் கீழ் இயங்குவதை கருத்தில் கொண்டு நிதி ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி விசேட மேலதுக்கு நிதி ஒதுக்கீடுகள் பெற்று தரப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.
0: வடக்கு மாகாண சுகாதாரத்துறை மேம்பாடு மற்றும் நிலவும் நிதி ஆளுநர் நெருக்கடிகளுக்கு தேர்வு காண்பது தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதீச, அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீ பவானதராசா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையின் ஏனைய மாகாணங்களைப் போலன்றி வடக்கில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனைகள் அனைத்தும் மாகாண சபையின் கீழக்கே இயங்குவதால் பெரும் நிதிச்சுமை ஏற்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சுகாதார அமைச்சர் நளினி ஜெயதீஸ் நிதி ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி வடக்கிற்கு விசேட மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத்தர உறுதியளித்தார். கிளிநொச்சி விசேட பெண்கள் மருத்துவமனை, பிராந்திய மருத்துவமனைகளில் நிலவும் தாதியர், மருந்தாளும் விசேட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அடிப்படை ஊழியர் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தாதியர் கற்கிறறிக்கு தமிழ் மாணவர்கள் விண்ணப்பிப்பது குறைவாக உள்ளதால் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் இந்திய நிதி உதவியுடன் மன்னார் மருத்துவமனையில் அமையவுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டுமான பணிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவும், இடைநிறுத்தப்பட்டுள்ள தெல்லிப்பள்ளி கதிரியக்க தொகுதி மற்றும் செட்டிக்குளம் சிறுநீரக நோய் மத்திய நிலைய பணிகளும் விரைவுபடுத்தப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக மாற்றுவதற்கும், தெல்லிப்பள்ளி, சங்கானி, சிலாவத்துறை, கோப்பாய், சாவகச்சேரி மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதற்கும், முன்னதாக அவற்றின் உட்கட்டமைப்பு மற்றும் ஆரணி வசதிகள் முழுமையாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
1: யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நிர்வகிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தனியாக ஆராயப்படும் என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் அங்குள்ள வைத்தியர்களில் நிர்வாகத்தினர் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் கருத்து தெரிவித்த போது சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீச இதனை தெரிவித்தார். எதிர்வரும் காலத்தில் வைத்தியசாலையில் உள்ள 3 மாடி கட்டிடத்தை முழுமையாக கட்டித் தருவதாகவும் இதன்போது அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். வவுனியா மாநகர சபையில் இடம்பெற்ற பெருமளவிலான ஊழல் மோசடிகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் காரணமாகவே முதல்வர் சு காண்டீபன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், இது குறித்து தன்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வர தயாராக என மாநகர சபை சுயேட்சைக்குழு உறுப்பினர் சி பிரேமதாஸ் சவால் விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வரின் பதவி நீக்கம் குறித்து நேற்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் வாக்களித்த போதிலும் வவுனியா மாநகர சபையில் மக்கள் நலன்சார் திட்டங்கள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை எனவும், மாறாக முதல்வர் தலைமையில் தன்னிச்சையான அதிகார துஷ்பிரயோகங்கள், சபை நிதி வீண்விரயம் மற்றும் ஊழல் முறைகேடுகள் இடம்பெற்றன எனவும் குறிப்பிட்டுள்ள மாநகர சபை சுயேட்சை குழு உறுப்பினர் ஸ்ரீ பிரேமதாஸ் இதற்கான முழுமையான ஆதாரங்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஊழல்கள் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தொழில்நுட்ப குழுவினர் விசாரணைகளை நடத்தினர் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வடமாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தப்பட்ட முறையான விசாரணையிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு, இதனையடுத்து ஆளுநர் ஆழ்வீசிட வர்த்தமானி மூலம் முதல்வரின் பதவி பறிக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். என்று சில சமூக ஊடக போராளிகளும் அரசியல்வாதிகளும் உண்மைகளை அறியாமல் முன்னாள் முதல்வருக்கு ஆதரவாகவும் ஆளுநருக்கு எதிராகவும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் நடக்கவில்லை என மறுக்கும் அத்தகைய அரசியல் பிரமுகர்கள், சமூக போராளிகள் அல்லது முன்னாள் முதல்வர் யாராக இருந்தாலும் தன்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வந்து தங்கள் தரப்பை நிரூபிக்க தயாராக என அவர் சவால் விடுத்துள்ளார்.
1: இலங்கையின் பொது சுகாதார கட்டமைப்பு சர்வதேச அளவில் பெற்றுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு சான்றாக அங்குடையில் அமைந்துள்ள தேசிய தொற்று நோய்கள் நிர்வாகம் உலக சுகாதார அமைப்பின் உத்தியோகபூர்வ ஒத்துழைப்பு மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
0: டெங்கு நோயாளிகள் தொடர்பான சர்வதேச பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிகளுக்கான முக்கிய மையமாக அங்கோடியில் அமைந்துள்ள தேசிய தொற்று நோய்கள் நிறுவனம் செயற்பட உள்ளது. இலங்கையின் மருத்துவமனை வரலாற்றிலேயே உலக சுகாதார அமைப்பின் இத்தகைய உயரிய சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு முதலாவது மருத்துவமனை என்ற பெருமையையும் வரலாற்று சாதனையையும் அங்குடி தொற்று நோய்கள் நிறுவனம் தட்டி சென்றுள்ளது. அதில் அதிகாரபூர்வ அங்கீகாரம் இலங்கையின் மருத்துவத்துறைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய சர்வதேச வெற்றியாக கருதப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நியமனத்தை முன்னிட்டு தேசிய தொற்று நோய்கள் நிறுவன வளாகத்திற்கு நேற்று முதலம் விசேட கௌரவிப்பு விழாவும் புதிய நினைவு பலகை திறப்பு விழாவும் நடைபெற்றுள்ளது.
1: தனது கணவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அதற்கு ஜனாதிபதியும் ரவி சினிமரத்ன ஷாலி அபிஷேகர் உள்ளிட்ட சில அதிகாரிகளுமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அவர் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார் என்று முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேசாலையின் மனைவி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சுரேசலே கடுமையான நெஞ்சுவலி காரணமாக அவசரமாக இதய நோய் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறைச்சாலை மருத்துவமனையில் சுரேசலேயின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு சேவையில் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தொடர்பிலான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையாக முன்னெடுத்து வருகிறார் எனவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தற்போதைய அரசாங்கம் பரந்த மக்களின் ஆதரவை பெற்றது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு ஒரே வார்த்தையில் சான்றிதழ் வழங்க முடியாது. நாட்டில் புதிய அரசியல் சக்தி ஒன்று உருவாகும் என நம்பவில்லை. தற்போதுள்ள அரசியல் சக்தியே தொடர்ந்தும் வெளிப்படும். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர்களது அரசியல் பயணத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம். நாட்டில் சட்டம் பொதுவாக நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட வகையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் குற்றவாளிகள், ஊழல்வாதிகள் மற்றும் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் எந்த தயக்கமும் காட்டவில்லை. சுரேசலே தொடர்பான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் தற்போது உயிரிழந்துள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளின் எஞ்சிய உறுப்பினர்கள் அல்லது ஆதரவாளர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சுரேசலே மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவர் உடல் அளவில் பலவீனம் அடைந்துள்ளதால் தமக்கான வழக்கை முன்னெடுத்து செல்ல தேவையான ஆற்றலை இழக்க நேரிடும்.
1: கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் இயங்கி வரும் பிரபல உணவக உரிமையாளர் விராஜ் விக்ரமநாயக்கவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தனது உணவக ஊழியர் ஒருவரை மிக கொடூரமான முறையில் தாக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரை பிணையில் வெளிவர முடியாத குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மகரகம காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர்.
0: சமூக வலைதளங்களில் தற்போது மிக வேகமாக பரவி வரும் அந்த அதிர்ச்சி தரும் காணொலியின் உணவகத்தின் பிரதானியானு விராஜ் விக்ரம நாயக் அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவரை மிக கொடூரமான முறையிலும் மனித பண்புகளுக்கு முரணாக அவமதிக்கும் வகையிலும் தாக்கும் காட்சிகள் மிக தெளிவாக பதிவாகியுள்ளன. உணவகத்தின் மாதாந்த அல்லது நாளாந்த விற்பனை இலக்குகளை ஊழியர்கள் யாரும் எட்டவில்லை என்ற காரணத்திற்காகவே விராஜ் விக்ரம நாயக்கு ஆத்திரமடைந்து அந்த ஊழியரை தண்டிக்கும் நோக்கில் தாக்கியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் மற்றொரு காணொலியில் அவர் தனது ஊழியர்களை மிக அநாகரிகமான மற்றும் அசிங்கமான வார்த்தைகளால் வசைப்பாடி கடுமையான முறையில் அச்சுறுத்தும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்கள் ஊடாக பல்லாயிரக்கணக்கான நுகர்வோரும் பொதுமக்களும் தங்களது கடுமையான கண்டன பதிவுகளை இட்டு வருகின்றனர்.
1: தென்னிந்திய நடிகரும் இயக்குநருமான கே பாக்கியராஜின் இறுதிக் கிரியைகள் இன்று அரச மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகத்தினரும் ரசிகர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த இயக்குநர் பாக்கியராஜின் முன்கூட்டிய விருப்பத்திற்கு இணங்க அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளமை ரசிகர்களினாலும் சமூக ஆர்வலர்களாலும் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது.
0: தென்னிந்தியா பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் காலை திடீரென மரணிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருந்தார். தமிழ் திரைப்பட துறைக்கு கே பாக்கியராஜ் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவரது இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மறைந்த இயக்குனர் பாக்கியராஜின் முன்கூட்டிய விருப்பத்திற்கு அவர் மறைந்தவுடனேயே அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்ட முடிவு ரசிகர்களாலும் சமூக ஆர்வலர்களாலும் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பெசன் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வழிகாட்டியான இயக்குனர் இமயம் பாரதிராஜா சமீபத்தில் காலமான நிலையில் அடுத்த இரண்டு வாரங்களிலேயே அவரது முதன்மை சீடரான கே பாக்கியராஜும் காலமாகியுள்ளமை தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக கருதப்படுகிறது.
1: அமெரிக்க விமானப்படையினரால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான களஞ்சியங்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையில் வைத்து கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: ஈரானின் கடலோர ட்ரேடார் மையம் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் ஒருமுறை மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது போல் தோன்றுவதாகவும் இனிவரும் காலங்களில் அவர்களுடன் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை அவ்வாறு தொடருமேயானால் இதற்கு முன்னர் தம்மால் மிகவும் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டு இராணுவ நடவடிக்கையை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர நேரிடும் என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமன்றி அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த உலகையை விட்டு நிரந்தரமாக அழிந்து போகும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.
3: வானிலையில் இடம்பெற்று சென்றது பிரதான செய்திகளின் தொகுப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளேண்டி வெளியே எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற 10 பாகங்களும் உள்ளடக்கிய தொகுப்பு நூல் 2009 வெளியிடப்பட்ட தொகுப்பு நூலிலிருந்து அவருடைய அனுபவ பகிர்வாக ஆணவம் என்ற தலைப்பில் அவர் கூறுகின்ற கருத்தை இப்பொழுது நூலில் நுகர்ந்த பகுதியாக வானிலைக்கு எடுத்து வருகின்றேன். ஆணவம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது, ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. நமது புராண இதிகாசங்களில் ஆணவத்தால் அழிந்தவர்களை சித்தரிக்காதது மிகவும் குறைவு. ராமகாலையில் ராவணன், பாரதத்தில் துரியோதனன், இரணியன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும் பத்மாசுரன் இவர்களெல்லாம் ஆணவத்தின் அடையாள சின்னங்கள். இவர்களுடைய முடிவு கொடுமையானதை காட்டி இந்து மதம் ஆணவக்காரர்களை எச்சரிக்கிறது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அறிவு குறைவானவர்களுக்கு ஆணவம் வருகிறது, நிறைகுடங்களுக்கு அது வருவதில்லை. வெற்றி மயக்கம் ஏற ஏற அறிவு தடுமாறி முட்டாள்தனமான தைரியம் தோன்றி எல்லாம் நாமே என்ற எண்ணம் பிறந்து தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூறி குறுகச் செய்கின்றன. மனித உடம்பு மிகவும் பலவீனமானது. அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கிறது. ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்ற திமிர் வருகிறது. அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்த சொல்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்துவிடுகிறது. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். பெரிய பெரிய அறிஞரெல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் சாதாரணமாக நினைத்து ஒரு அரைகுறை படிப்பாளி ஆணவத்தோடு பேசிக்கொண்டிருந்தார். அவரது ஆணவத்தை பார்த்து அவர் பேசியதிலிருந்த தவறுகளை கூட யாரும் திருத்தவில்லை. ஒவ்வொரு வரியையும் முடிக்கும் போது எப்படி நான் சொல்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் ஆத்திரம் தாங்காமல், ஒரு குழந்தை எப்படி சொல்லுமோ அப்படியே சொல்கிறீர்கள் என்றேன். தெளிவில்லாதவன் விவேகமற்றவன் என்பதை நயமாகவும் நளினமாகவும் சொன்னேன். சில கவியரங்களிலும் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கணமரவோ இலக்கியச்சுவையோ தெரியாத சிலரும் அந்த அரங்கங்களில் தோன்றிவிடுவார்கள். என்னை தாக்கிவிட்டால் தாங்கள் பெரிய கவிஞர்கள் என்ற எண்ணத்தில் அசிங்கமாக தாக்குவார்கள். நான் அடக்கத்தோடும் பயத்தோடும் உட்கார்ந்திருப்பேன். திரும்ப அவர்களை தாக்க மாட்டேன். காரணம், கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு கதை. கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டி கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம். ஓர் ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டு வந்ததாம். யானை ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம். அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம். அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை, அப்படியா நீ பயந்து விட்டாயா என்று கேட்டதாம். அதற்கு கோயில் யானை கீழ்கண்டவாறு பதில் சொன்னதாம், நான் சுத்தமாக இருக்கிறேன், பன்றியின் சேறு என் மேல் விழுந்துவிடக்கூடாதே என்று ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் காலெல்லவா சேறாகிவிடும். இந்த கதையின்படி சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு நான் அடக்கத்தோடு ஒதுங்கிவிடுவது வழக்கம். முன்னேற விரும்புகிற இவனுக்கும் ஆணவம் பெருந்தடை. ஆணவத்து மூலம் வெற்றியோ லாபமோ கிடைப்பதில்லை. அடிதான் பலமாக விழுகிறது. தான் பணக்கார வீட்டு பெண்ணென்ற மமதையில் கணவனை அலட்சியப்படுத்தும் மனைவி. தான் மந்திரியாகிவிட்ட போதையில் தொண்டர்களை அலட்சியப்படுத்தும் தலைவன். தான் சொன்ன ஏதோ ஒன்றை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தினமும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் தலைவர்கள். இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் கூனி குறுகி போய்விடுகின்றார்கள். எதற்கும் தான் காரணமல்ல, ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகிறவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை. மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் சபைகளில் அவமானப்படாமல் தப்பியதில்லை. ஆணவத்தால் அழிந்து போன அரசியல் தலைவர்கள் உண்டு, சினிமா நடிகர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு. அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளில் இருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேர் உண்டு. மகாபாரதத்தில் நான் கேட்டிருந்த ஒரு சம்பவம், பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூக்கி கொண்டிருந்தானாம். துரியோதனனும் அர்ச்சுனனும் அவனிடம் உதவி கேட்கப் போனார்களாம். துரியோதனன் பிழந்தாமனின் தலைமாட்டருகே அமர்ந்தானாம். அர்ஜுனன் காலடியில் அமர்ந்தானாம். காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதன் முதலில் அவனையே பார்த்த பிழந்தாமன் என் உதவி உனக்குத்தான் என்று கூறிவிட்டானாம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் காலடியில் அமர்ந்தது. அடக்கத்திற்கு உதவி கிடைத்தது, பாரத போரில் ஆணவம் தோற்றது. ஆணவத்தோடு நிமிர்ந்து நிற்கும் தென்னை புயற்காற்றில் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடிவதில்லை. நாணலோ பணிந்து வளைந்து எந்த காற்றிலும் தப்பிவிடுகிறது. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் என்றான் வள்ளுவன். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்றவனும் அவனே. நான்கு வரி ஒழுங்காக எழுதுவதற்கு முன்னால் கம்பன் என்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் கம்பனுக்கு அந்த ஆணவம் வந்ததில்லை. அதனால்தான் காலங்களுக்கும் நிலைக்கக்கூடிய காவியத்தை அவனால் எழுத முடிந்தது. இந்துக்கள் வற்புறுத்தும் பணிவும் அடக்கமும் வாழ்வில் வெற்றியை நோக்கி போவதற்கான படிக்கட்டுகளே. இந்த பணிவை வங்காளத்து இந்துக்களிடம் அதிகம் காணலாம். தன்னை விட வயதில் மூத்தவரை சந்தித்தால் இந்த பேரறிஞரும் அவர்கள் காலை தொட்டு கும்பிடுகிறார். வெறும் வயதுக்கே அந்த மரியாதை தருகிறார். என்னுடைய விழா ஒன்றில் ஒரு பெருந்தலைவரின் காலை தொட்டு வணங்கியதை பற்றி என்னை சிலர் கோபித்தார்கள். நான் சொன்னேன், அந்த கால்கள் தேசத்திற்காக சத்தியாகிரகம் செய்யப்போன கால்கள், சிறைச்சாலையில் பல்லாண்டு உலாவிய கால்கள். என்னுடைய கால்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாததால் கைகளாவது அந்த பாக்கியத்தை புரட்டுமே. சில சபைகளில் என்னை உட்கார வைத்து கொண்டே என்னை புகழ்வார்கள். எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிவிடும். நான் என்ன எழுதிவிட்டோம், என்ன செய்துவிட்டோம் என்ற எண்ணமே தோன்றும். இப்படி புகழ்கிறார்களே என்ற பயம் தோன்றும். ஆண்டவன் என் தலையில் ஆணவத்தை உட்கார வைத்து என்னை அவமானப்படுத்தியதில்லை. அடக்கத்தில் இருக்கும் சுகம் ஆணவத்தில் இல்லை. ஆணவத்தின் வெற்றி ஆரவாரங்களையும் அவற்றின் வீழ்ச்சியையும் இந்துக்களின் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படியுங்கள். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஞானிகளையும் பெரியவர்களையும் அவமதிக்காதீர்கள். அடங்கி வாழ்ந்தால் ஆயுட்காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே இந்து மதத்தின் சாரம். ஆம், ஆணவம் என்ற தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அனுபவ பகிர்வு இதுவரை கேட்டீர்கள். இப்பதிவு 2009 வெளியிடப்பட்ட கவிஞர் கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் தொகுப்பு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளேந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளேந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானிலையே தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்களாக கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய உங்கள் கவிதை விளைவுகள் நானாகுவேன் என்ற இருவட்டிலிருந்து சில பாடல்களை சுகமான ராகங்களாக வானிலைக்கு எடுத்து வருகின்றேன்.
1: தமிழ் திரையுலகில் ஒரே படத்திற்கு நான் முழுமையாக பாடல் எழுதிய முதல் படம் பாலைவனச்சோலை. இந்த படத்தில் இப்போது நீங்கள் கேட்கப் போகிற பாட்டு வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் காலத்தை வென்று நிலைக்கிற பாட்டு. இந்த பாடலை நடிகதரகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1000 முறை கேட்டு கேட்டு மகிழ்ந்திருப்பார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இந்த பாடல் ஒரு நவீனமான பாடல். கசல் என்ற கவிதை வடிவத்தை தமிழில் கையாண்டு பார்த்த முதல் பாட்டு இந்த மேகமே மேகமே. இசையமைத்த சங்கர் கணேஷ் என்றும் என் அன்புக்குரியவர்கள்.

0: ஓர் உண்மை சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு கவிஞன் ஒரு பேருந்து நிலையத்தில் காத்திருந்தான். அவனை கடந்து ஒரு பேருந்து போனது. அதில் ஓர் அழகிய பெண் புன்னகைத்தாள். அந்த புன்னகை தனக்கானது என்று கொண்டு அவன் கனவு வளர்த்தான், காதல் வளர்த்தான். மீண்டும் மீண்டும் அவளை தேடி அலைந்தான். கடைசி வரை அவள் கிட்டவே இல்லை. அவன் உடல் நலிந்தான், உள்ளம் சிதைந்தான், மனநிலை பாதிக்கப்பட்டான். இறுதியில் அந்த நினைவுகளோடு அவர் இறந்தே போனான். இந்த சம்பவத்தை ஒரு மூத்த எழுத்தாளர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கவிஞன் அந்த பெண்ணை முதலில் பார்த்தபோது எப்படி துடித்தானோ அந்த துடிப்பை பதிவு செய்வது மாதிரி எனக்கு ஒரு கதைச்சூழல் வாய்த்தது. அந்த மனநிலையில் எழுதப்பட்ட பாட்டுதான் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ

நான் இயற்கையின் ரசிகன், இயற்கையின் காதலன். சின்ன வயதில் வெட்ட வெளியில் நின்று நட்டநடு திசையில் நிலாவை ரசித்தவன். நிலா எழும்போதும் நிலா விழும்போதும் அதற்கு பக்கத்திலேயே இருந்தவன். அப்படி நிலாவை ரசித்த நான் நிலாவை பற்றி ஒரு பாட்டெழுத வாய்ப்பு கிடைத்தால் விடுவேனா? அதுதான் இளைய நிலா. ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ? முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ? இப்படி கவிதையின் துளிகளை பாட்டுக்குள் தெளிக்க முடியும் என்று ஒரு கவிஞன் மெய்ப்பித்திருக்கிறான் என்று மேடைகளில் பட்டிமன்ற நாவலர்கள் பாராட்டிய பாட்டு இந்த பாட்டு.